0: கை வினாடிதான் அதான் விழாவ அப்படி கொள்ளதே ஹோ கால ரெடி ஹோதனே நான் ஹிதானே லகதி கசாது வந்து நின்று வைஃப் டு உதவுக்கிறான்னு ஹிதாக்கினது கேது ரெடி ஹோதன்னு புரிது வேணும் மேட்டிக்கே அனே ஹாய் அது ரிதனோத
1: ஹரியட்டும் எதுனிதா பெல்லாம் கேனக்கு அப்படி கத்தா கரான பாசன இது பாசி உனா எதுனிதா பெல்லாம் தாடிய பெல்லாம் தீர்ந்து புலாம் தூவில பெல்லாம் தீர்ந்து புலாம் அப்படி பிரசிக்க
0: யாரும் கழு பெல்லாம் தீர்ந்து புலாம்
1: ஓ கழு பெல்லாம் தீர்ந்து புலாம் மட பெல்லாம் தீர்ந்து புலுவான் ஓனம பெல்லமக்கிட்ட எதுனிதா பெல்லாமட்ட ஹொந்தம விசந்தும தமாயிமே நவ வெடி தூணக்கல தீவ அப்பே ஏகட ஹேத்து கொடாக் தீனவ பாசி ட்ரிபிள் லக்ஷன் சங்கயோகி நிசா தமே மே தீவ பேஸ் அலுத்தரா தீன் அந்தர்கத வினவா அப்பூர் பெல்லாம் இவத் கிரீமே தாக்ஷனே இஸ்டென் பைட்ட தாக்ஷனே வகையே அந்தமுலட்ட தீப்திமத் தான் நெவும் பவக் எக்குது பண்ணுறோம் எவித்தரக் நெவை பாஷி சுவந்த திக்குக்கால் பவதின் அப்போது தாஸ்தனைக்கு தப்பு மே கதா கரண நவ வெடி தீவுனுக்கல தீவ பேசுக்கு எக்குது எல்லாத்தையும் என்ன சாத்தமாய் அப்படி கியானே எதுனிதா பெல்லாம் முறைட்டு பொந்தம வித்துந்தும் அரகன் என்ன வேணக்க வருவாத் நெவை வெடி தீவுனுக்கல நவ தீவ பேஸ் ஒன்று தான் கிராம் பணாய் மில்லக்கட்டும் கிராம் அட்டாக் அந்த போல ருபியால் விசி பகக்கிட்ட ஒன்னு வேணாத் நிஷ்பாதத்தின் கிராம் பணாய் அப்படியே நவ தீவ பேஸ் கிராம் அட்டாக் மத்திய ஆர்த்திக்கிட்டா லொக்கு வாசியாக சக்தியாக எக்குது பண்ண பாசி எவித்தரமே சுவந்த வர்க்க பகத்தினவா ரோஸ் சுவந்த லெவெண்டர் சுவந்த கார்டனியா சமர்ப்பிச்சு வகையம சேபாலிக்கா சுவந்தாத்தின் ஒண்ணு பாஷ இருந்தா ஒண்ணு மேய பாவிச்சுக்கல சுவந்த ககா இன்ன
0: புழுவா
1: ஏகனே ஒண்ணு மேகனு கே அத்தவசி அப்படி அவில்ல இன்னி ஹோமாகம நகரே தவ குஞ்சி விழாபக்கு அப்படி லட்சண வெட கட்டி உத்தா காரம்பகரோ ஹோமாகம விலந்த சங்கீர்ற இதிரி பிட்டு அப்படி மே கே கதாவ அத்தது கீழ பலன்னு புலுவா ஒண்ணு சஜீவி பலன்னு புலுவாங்க அது வச மே பெத்த ரெக்கு தூரம் வரினா கே தேகு போகி ஹிமி கரகண்ண புலுவா வினோதாத்மக தரங்க வலட்டு சாபாக வெண்ண புலுவாங்க தெவிதர நவி பாஷ அது உதாசன அப்படி இல்ல வே பத்தி இதுல விலன் தள்ளுவட்ட அது கீழ இல்லுவே வினம குத்துவே எதிர்தா செல்லம் போயிட்டு பொந்தம விசுந்து பொம்ம காத்துக்கல தமாய் அப்படி முதலாளி மகத்தகம் இல்லுவே அப்படி முதலாளி மகத்த சொன்னோம் தீவ பிரஷ் ஓனம நிஷ்பாதனியா ஒண்ணு அப்படி வட்டினாக்கின முதல் தேகத்தினா ஹெட்ட மேகன கியான் அப்படின்னா கொட்டாவட்ட ஒண்ணு மே விழாவே கவத தலு காகித் நெத்துக்கு அப்பே பாஷியக்க இந்திர ஹந்த வாங்கின ஹெமோட்டம் அப்படி மதா கருணுவா ஹெட்ட தவசி அப்படி கொட்டாவட்ட போய் வெள்ளம் செல்லட்டா அப்பே கண்டாயம் என்ன புலா நவீன இல்லுவத்த ஹேம அற அப்படி கதா கரு எதுனதா பெல்லாம் முதலட்ட பொந்தம விசுந்தும் அப்படி
0: ஹிட்டு கொட்டாவது.

ரைட், அப்படி மெஹம்மம் வேடே பாரதனோம் என்ன டிஜே மைக்ட கால் காட்டியிரு கமெண்ட் கரான் புலாம் வினாடி பஹாலவுக்கு சான்ஸுக்கு ஹம்புவினோம் மைக்ட. Right, last time in the mic, we're going to talk about the next one. Look, one mic.